கிரேகவல கம்போ கிரேவல கம்போ ஜிபிரி நம்பரவல ஆசிபத்தன கலாம் கிரே கம்போ